0: பத்துது. மாத்தர்ல என்னொட்டி கைத்தனாக்குள்ள மாத்தர்ல என்னலக்கனே இந்த எஞ்சிது நடத்துது. அவ்வியேத்தோ ஜன கலாவிதருக்கு மாதரியாது பதுக்கின சித்தன ஏத்த கலாவிதர் நம்ம தூத்தீஜா அஞ்சினாக்குள்ள நிஜவாயின கலாவிதர் பொக்கொரியது எல்லிய மல்த்து நடக்கு தான் மல்லேப்பேந்த ஒவ்வாழ்நோஞ்சி கலாவிதை எஞ்சித்தன்னாண்டா ஆடித்தன சித்தன கலா சம்பத்துக்கு விலை சீந்து எங்க அர்த்தாண்டு ஒஞ்சி உந்துவாண்டா நனஞ்சுண்டு நம்ம ஏத்த கல்த்தண்டால தொந்தரைச்சு ஏத்த கல்த்த கல்பந்த இத்தண்டால தொந்தரைச்சு ஒக்கொரி அந்த எல்லிய மல்தான் நம்ம கல்த்தன சித்தன வித்யக்கு பலிச்சிந்து நீ அர்த்தாண்டு புண்ணியாத்மா யானு நிஜமாத நினட கல்த்தநாத்து வா விஸ்வ வித்யா நிலையில கல்த்தீஜி மாறே எங்க இனி அர்த்தாண்டு
1: மங்களம் அனுப்பின சபிக்கிறதுல பாகவதா.

மாத்திரத்தில் வன் பேர் கோரிக்கையில தந்து புள்ளியானது அந்த புள்ளியாய் புக்கனே கோரிக்கையில பண்ணுவானது ஏரைகளை பத்தி யார் நினைக்கல சுந்தரரை மந்தார நிக்கலுக்கு ஏன் வந்துள்ளாரு ரேடியோ சாரன் 107.8 FM ரங்கு ரங்குத பத்துக்கு.

லால்பா லேடி லொஸ்டர் கொட்டாரா சௌகி கோலோ பணம்போ ரார்பா சுராத்கல் கேரிசி முக்கா பவன் அழகனை கோல்நாடு காரணம் முழுக்கே படுவதில் எர்மா லுச்சில காப்பு கட்பாடி உத்தியோக எடுப்பேன் ரைட் ஹோக்லி.

தீர்த்து பாடுது அனு கொட்டை கட்டாயிரம் முடியுது. அஞ்ச வாத்தாசூரிய சைத்தி, வாத்தாசூரிய சைத்தின் அடுக்கு பூத்தானி போயாலும் வாத்தாசூரிய போய் மூணு கம்சாகு மண்டை வச்சா சுருவாண்டு பேத்த பேத்த நம்மளிட்டு காடித ரூபத ரக்கசனு கடப்புடியே அஞ்சனை கொக்கரத ரூபத ரக்கசனு கடப்புடியே இஞ்சா பேத்த பேத்த ரக்கசரனு ஓவா ரூபோடு கடப்புன்னா அல்பா கிருஷ்ணனு தாளமல்பர் ஐஜி ஆனால் கிருஷ்ணே நந்த கோகுலோடு பாரி பொருளை கண்டுடு புலே வந்துட்டு மாத்திரத்து ஜோக்லாட்டிக்கத மாத்திர ஸ்வரூபம்லாம் தோஜாது அப்பம்மாக்கு பாரி சந்தோஷனும் குறந்தித்தேகே இஞ்சித்தின கொஞ்சி பொறுத்துடு மூலு யசோதே ஆ தன்ன பாலேன்னு ஜக்கெல்டுக்குள்ள வந்து மானவந்து புனக கொஞ்சம் ஆச்சரியம் நடப்படும் தாத்து.

0: காரடு புற கெது புறண்ட உள்ள பண்ணா கெதுக்கு மூர்த்து சைத்தர் தோஜு
1: அத்தி
0: கார்ஜார்த்து பிரமண்டே பெற்றாடு தோஜு
1: அத்தி
0: திகள புடானு தோஜோடு மண்டே சங்கீதம் அத்தி
1: அத்தி
0: போர்த்து நடேகி டிப்பா
1: அத்தி